0: யாரோ யோனா, யாரோ யோனா, யாரோ யோனா.
1: ஆஹா, சுபோதயா, சுபோதயா பிரீத்திய ஸ்நேகிதர, நமஸ்கார, நமஸ்கார, நமஸ்கார. கேள்வி கலசு பெலகாவியா மட்டுமல்ல ரேடியோ கேந்திர நிம்மதிக்கு நானும் மஞ்சுநாத் பை ஆத்மீய ஸ்நேகிதர வந்தது. நிம்மதிக்கு நாவு ஸ்பெஷல் ஆத்யாத்ம கீதைகளிகே வந்தே ஒன்று காரியக்ரம. நிம்மதிக்கு நாவு சித்திர மந்திர.